You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. கடலோர கவிதைகள் 1986ல் ரிலீஸ் ஆன படம். மிஸ்டர் சத்யராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ரேகா நடித்தது. மிஸ்ஸஸ் ரேகாவோட டெபியூ ஃபிலிம். தெலுங்கில் ரெண்டு வாட்டி ரீமேக் பண்ணாங்க, அண்ட் கன்னடாலையும் கூட. மிஸ்ஸஸ் ரேகா வான் த சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் நியூ ஃபேஸ் ஆக்ட்ரஸ்.

டிக் டிக் டிக். இது 1981 ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். மிஸ்டர் கமலஹாசன், மிஸ் மாதவி, ஸ்வப்னா, ராதா அப்படின்னு கலர்ஃபுல் கேரக்டர்ஸ் எல்லாம் நடித்த ஒரு நைஸ் மூவி. தீபாவளி ரிலீஸ், இட் வாஸ் சூப்பர் டூப்பர் ஹிட்.

1993ல் வந்த ஒரு சூப்பர் டூப்பர் சினிமா கிழக்கு சீமையிலே. இதில் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், மிஸ் இசைஞான இளையராஜாட்டிருந்து செப்பரேட் ஆகி மிஸ்டர் பாரதிராஜா வந்து இன்னொரு மியூசிக் லெஜண்ட் ஏஆர் ரஹ்மானோட கொலாபரேட் பண்ணி எடுத்த அப்சல்யூட்லி கோர்ஜியஸ் படம். படமும் ஹிட்டு, பாடல்கள் ரொம்ப ரொம்ப ஹிட். இது 1993 ரிலீஸ் ஆன படம். இதில் மிஸ்டர் விஜயகுமார், மிஸ்ஸஸ் ராதிகா அண்ட் மிஸ்டர் நெப்போலியன் நடிச்சிருந்தாங்க. பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ். இது மிஸ்டர் விஜயகுமாருக்கு பெஸ்ட் ஆக்டர் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்பெஷல் பெஸ்ட் ஆக்டர் ஸ்பெஷல் ப்ரைஸ் கிடச்சிது. மிஸ்டர் ஜெயச்சந்திரனுக்கு பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கிடச்சிது.

1994ல் வந்து இன்னொரு அப்சல்யூட்லி சூப்பர் டூப்பர் மூவி வித் பியூட்டிஃபுல் சாங்ஸ், கர்த்தம்மா. மிஸ்டர் ராஜா, ராஜஸ்ரீ அண்ட் மிஸ்ஸஸ் மகேஸ்வரி ஆக்ட் பண்ண இந்த படம், மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் அண்ட் மிஸ்டர் பாரதிராஜாவோட செகண்ட் கொலாபரேஷன். இட் ஹேட் அ கிரேட் சோஷியல் தீம், ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், அதாவது பெண்கள் பெண் சிசு வன்கொடுமை, அது அதை பேஸ் பண்ண மூவி. இட் ஒன் 3 நேஷனல் அவார்ட், 4 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸ், இன்க்ளூடிங் பெஸ்ட் ஃபிலிம் போர்ட்ரேயிங் வுமன் இன் குட் லைட் அண்ட் த ஃபிலிம் ஃபேர் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் தமிழ். அது வைட் ஸ்ப்ரெட் அட்டென்ஷன் டு த ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபென்டிசைட் அண்ட் கம்பெல் த கவர்மெண்ட் அண்ட் நேஷனல் அண்ட் ஸ்டேட் லெவல்ஸ் டு சேஞ்ச் வேரியஸ் லாஸ் டு கர்ப் திஸ் ப்ராக்டிஸ். You're listening to Sing with Santhi on Hot FM 106.7.

ஆல்மோஸ்ட் ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு நாம். இப்போ அது முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மியூசிக்கல் எக்ஸ்ட்ராவகான்ஸா, அதிலிருந்து அந்த சினிமாவிலேருந்து ஒரு அப்சல்யூட்லி சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு ஒன்று கேட்டுட்டு நம்ம அப்படி ஷோ முடிச்சிடலாம், சரிங்களா? இது வந்து 1982 ரிலீஸ் ஆன படம், காதல் ஓவியம். மிக்ஸ்ட் ரிவ்யூஸ். மிஸ்டர் கண்ணன் அண்ட் மிஸ்ஸஸ் ராதா நடித்த படம். மியூசிக் அட்டகாசமான மியூசிக். இது சில கிரிட்டிக்ஸ் வந்து இசை ஆபரணம் அப்படின்னு கொண்டு டிஸ்கிரைப் பண்ணாங்க, சங்கராபரணம் மாதிரி தெலுங்குல எப்படியோ அந்த மாதிரி தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பாட்டும் பயங்கர பயங்கர ஹிட்டு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பாட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் பிஃபோர் வி என் தி ஷோ. ப்ளீஸ் என்ஜாய்.

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. நம்ம இன்னைக்கு கேட்ட எல்லா பாட்டும் மிஸ்டர் பாரதி ராஜா அண்ட் இசைஞானி இளையராஜாவோட காம்பினேஷன் வெளிவந்த அப்சல்யூட் முத்துக்கள். இடையில் ரெண்டு மூணு பாட்டு வந்து மிஸ்டர் பாரதி ராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் உள்ள பாட்டுகள். வீல் கண்டினியூ இசைஞானி இளையராஜாஸ் songs and music and his the legend's work in the next few weeks to come. Until then, good night, take care.